0: பேர்ரா பேசு.
1: ஏய் தீனு மாறுங்க எல்லாம் கொட்டி பெஞ்சு தர டோசு.
0: ஏய் டோன்ட் ஸ்டாப் டான்சிங் போன காலு லோடிங்.